நமக்கு இருக்கு, யாடா இருக்கு, பாற இருக்கு, நோட இருக்கு, அல்ல இருக்கு, இல்ல இருக்கு, நோட இருக்கு.

ஆயவரித்து பாரிசிதுட மதுர கணக்காதே நீ நாரி காதலோ இல மாணவா ஹரி ஹரி கோகுனானோ ஆலாது கரதரே முதராத எத்தரே மேலே கிணை கிடதரே பெண்ணையாதே மேலாத துப்பவு நானாதே காசிதரே நீ நாரி காதலோ இல மாணவா ஹரி ஹரி கோகுனானோ ஆதிபீதியிலிருவ கசத உள்ள நோடுக்கி ஆதிபீதியிலிருவ கசத உள்ள நோடுக்கி மேது மனகைதோ நானாமிருத்தவனியுவே அதனுண்டு நனகெரடு பகிவாம்.